0: ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த நேயர்களே, ரேடியோ சாய் நிகழ்ச்சியில் வாரம் ஒருமுறை இடம்பெறும் தமிழ் நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றன. முதற்கண் நம் அன்பு தெய்வம் பகவான் பாபாவின் பொற்கமல பாதங்களுக்கு பணிவான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள். சாய்ராம். நேயர்களே, இன்று நாம் கேட்க இருப்பது ரேடியோ சாய் தமிழ் நிகழ்ச்சியின் 389வது தொடர். ஆத்மார்த்த அனுபவங்கள், சிரவண மஞ்சரி மற்றும் தெய்வத்தின் அருளுரை ஆகிய நிகழ்ச்சிகள் இன்று இடம்பெறுகின்றன. முதலாவதாக வருவது சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக திரு ராமகிருஷ்ணன் அவர்களுடைய ஆத்மார்த்த அனுபவ உரையாடலின் கடைசி பாகம். கேட்டு ஆனந்தமடைவோம். சாய்ராம் ராமகிருஷ்ணன், உங்களை தொடர்ந்து இரண்டாவது வாரமாக இந்த நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சென்ற வாரம் மிக அருமையாக அந்த அக்கவுண்ட்ஸ் தேர்வில் நீங்க எப்படி தேர்ச்சி பெற்றீங்க அப்படிங்கறத கேட்கும்போதே ரொம்ப வியப்பா இருந்தது. ஒரு மிகப்பெரிய அற்புதம். அதுக்கு காரணம் வந்து நம்ம எல்லாத்தையுமே பகவானிடத்துல விட்டதுனாலதான் அப்படிங்கறதையும் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நம்மளுடைய லைஃப்லயே அதுதான் வந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான லெசன். எல்லாத்தையுமே வந்து அவர்கிட்ட விட்டுடணும். நம்ம பண்ண வேண்டிய முயற்சியை நம்ம பண்ணிட்டே இருக்கணும். அதுக்காக முயற்சி பண்ணாம இருக்க முடியாது, முயற்சியும் பண்ணணும். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க பகவானுடைய கல்லூரியில அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 வருஷம் படிச்சிருக்கீங்க. அப்போ ஏதாவது உங்களுக்கு க்ளோசரா சுவாமியோட இன்ட்ராக்ஷன் வந்திருக்கா? அந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம்.
1: கண்டிப்பாக எது வந்திருக்கோ ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். அப்புறம் ஒரு அதே மாதிரி அது 11th 12th அதுக்கு நடுவில் நடந்த இன்சிடென்ட் சொன்ன மாதிரி இந்த என்னோட 5 இயர்ஸ் முடியறத கடைசியில் நடந்த இன்னொரு பியூட்டிஃபுல் இன்சிடென்ட் அதுவும் நான் சொல்றேன். நிறைய நடந்திருக்கு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் சுவாமி கொடுத்திருக்காரு. அப்புறம் வந்து ஒரு வருஷம் வந்து செகண்ட் இயர் அண்டர் கிராஜுவேஷன்ல அந்த ஒரு வருஷம் தான் யூனிக்கா வந்து ஆக்சுவலி கான்வெகேஷனுக்கு சுவாமி டிராமா பண்ணாம கவாரி ப்ரோக்ராம் பண்ணாங்க. அதுல கலந்துக்கிறதுக்கு சுவாமி வாய்ப்பு கொடுத்தாரு. அது நடுவில் சுவாமி வந்து ஜென்ரலி எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவாரோ அந்த மாதிரி ரொம்ப நிறைய எல்லாரோடுமே சேர்ந்து அந்த குரூப்போட சேர்ந்து அழகான இன்ட்ராக்ஷன்ஸ் அந்த மாதிரி கூட நடந்திருக்கு.
0: ரொம்ப நகைச்சுவையாகவும் பேசுவாரு, சில சமயங்கள்ல கடிந்து கூட பேசுவாரு.
1: ஆனா அப்படி எல்லாம் பேசும்போது அதுக்கு பின்னாடி ஒரு லெசனும் கொடுத்துருவாரு. That is more important. சாமியோட விஷயத்துல மட்டும். அப்புறம் வந்து ஃபைனல் இயர் டைம்ல வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாரு சாமி. எப்படின்னா வந்து சாமி வந்து ஒரு 5-7 பாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணி டு ஸ்டே இன்சைட் திரை பிருந்தாவன். ஐ வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் 7 பாய்ஸ். எப்படின்னா வந்து சாயந்தரம் டின்னர் முடிஞ்சு அப்படியே திரை பிருந்தாவன் போயிடும், அங்கதான் வந்து ரெஸ்ட் ஆஃப் த டே வில் ஸ்பெண்ட். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்குற சாமி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் நடக்கும்போது என்னோட லைஃப்ல இன்னொரு பியூட்டிஃபுல் இன்சிடென்ட் நடந்தது. இது வந்து எப்படின்னா வந்து ஓணம் செலிப்ரேஷனுக்கு புட்டப்படுத்தியில தான் ஜென்ரலி சாமி புட்டப்படுத்தியில் இருப்பாரு. 1-2 வருஷம் சாமி வயிற்றுல இருந்திருக்கா, அந்த வருஷம் வந்து சாமி புட்டப்படுத்தியில் இருந்தாரு. 2001 செப்டம்பர் 1 தான் ஓணம் இருந்தது. அந்த ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் எப்படின்னா சாமி பருத்தியில் இருந்தாருன்னா வைட்ஃபீல்ட்ல இருக்கிற எல்லா பாய்ஸும் வந்து பருத்திக்கு போக மாட்டாங்க. மற்ற ஃபங்க்ஷன்ஸ் அதாவது கிறிஸ்மஸ், நியூ இயர், இல்லைன்னா சாமி பர்த்டே, குரு பூர்ணிமா, இதுக்கெல்லாம் வந்து ஃபுல் கேம்பஸும் எங்க ஷிஃப்ட் ஆகி டெம்பரரியா கிளாஸஸ் அங்க செட் பண்ணிப்பாங்க. இதுக்கு வந்து அப்படி கிடையாது. கேரளாலேருந்து வந்த பாய்ஸ் மட்டும் அவங்கள மட்டும் வந்து ஒரு ஃபியூ டேஸ்க்கு செலக்ட் பண்ணி கொடுத்து,
0: நேட்டிவ் ஆஃப் கேரளா,
1: நேட்டிவ் ஆஃப் கேரளா. அந்த பாய்ஸை மட்டும் கோபி சார், அவரும் நேட்டிவ் ஆஃப் கேரளா, அவர் வந்து வித் பர்மிஷன் ஆஃப் வார்டன் அண்ட் சுவாமி
0: எல்லாரையும்
1: லீவ். ஏன்னா அது வந்து ஒர்க்கிங் டேஸ் தான், அந்த ஒரு 3 டேஸோ 2 டேஸோ எதுவும் அது வந்து ஒர்க்கிங் டேஸா இருக்கலாம், சாட்டர்டே சண்டேவும் இருக்கலாம், ஆனா ஒர்க்கிங் டேஸா தான் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு இருந்தது. அதனால யூனிவர்ஸ்ல இருந்து ப்ராப்பர் பர்மிஷன் வாங்கிட்டு கூட்டிட்டு போயிருந்தாங்க புட்டபர்த்திக்கு. அந்த மாதிரி ஒகேஷன். சோ நாங்கெல்லாம் வந்து எங்களெல்லாம் புட்டபர்த்தி ஆயிடுச்சுன்னு போயிருந்தாங்க. செப்டம்பர் 1 ஓணம் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே செப்டம்பர் 2 மார்னிங் வந்து பஜன் இருந்தது. அன்னைக்கு மார்னிங் பஜனுக்கு செப்டம்பர் 2 ஒர்க்கிங் டேனால அன்னைக்கு மார்னிங் பஜன்ல வந்து நாங்க பிருந்தாவன்ல இருந்து நாங்க வந்து பாய்ஸ் மட்டும்தான் இருந்தோம் பாடுறதுக்கு. அதுல 2 பேர் தான் இருந்தோம், மந்திர் சிங்காசா, அந்த பிரதரும் இப்போ அந்த 2வது பிரதரும் வந்து இஸ் அ டிஸ்டன்ட் கசன் ஆஃப் மைன். அவரும் வந்து இப்போ மெட்ராஸ் இருக்காரு, வெங்கடேஷ் அவர் பேரு. அவரும் சுந்தரம் பஜன் குரூப் வந்திருக்காரு. நாங்க 2 பேரும் தான் இருந்தோம். ஹார்மோனியம் வாசிக்கிறதுக்குள்ள யாருமே இருக்கல. சோ அன்னைக்கு பஜன்ல நிறையவே சான்ஸ். ஏன்னா 2 சிங்கர்ஸ், அது இல்லாம மோகன் ராவ் சார் இருந்தாரு, ஸ்ரீனிவாசலு சார் இருந்தாரு, 4 பேர் தான். சாமியோட 30 மினிட்ஸ் பஜன்ல நிறைய சான்ஸ்.
0: சோ உங்களுக்கு போனஸ் மாதிரி,
1: போனஸ் அன்னைக்கு ஃபுல் போனஸ் எங்களுக்கு. ஏன்னா பிருந்தாவன்ல எப்பவுமே போனஸ் தான். பிருந்தாவன்ல படிக்கும் போது எப்படின்னா வந்து எங்க பேட்ச்ல வந்து 3 சிங்கர்ஸ் இருந்தோம். நானு, அப்புறம் வெங்கடேஷ், அப்புறம் தாராசங்கர், நாங்க 3 பேர் தான் இருந்தோம். என்டயர் 3 இயர்ஸ்ல 3 சிங்கர்ஸ் இருந்தாங்க பிருந்தாவன்ல. பிருந்தாவன்ல சாயந்தரம் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து பஜன் வந்து லாங்கர் செஷன். ஏன்னா வந்து சாமி வந்து தர்ஷனுக்கு டிவோட்டிஸ் நடுவில் ஜென்ரலி நடந்து வர மாட்டாரு, ஸ்டேஜில் உட்காருவாரு. 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் பஜன் இருக்கலாம், 40 மினிட்ஸ் கிவன் என்னைக்குமே. அதனால வந்து ஒரு நாளைக்கு 15-16 பஜன் வரும்.
0: சோ உங்களுக்கு நிறைய டர்ன்ஸ் வரும்,
1: எல்லா நாளைக்குமே 4 பாட்டு 5 பாட்டு வரும். சோ வந்து ரொம்ப சீக்கிரமா எங்க லிஸ்ட் வந்து ரன் அவுட் ஆயிடுவோம் நாங்க. ஒரு கேப்பபிலிட்டி லிஸ்ட் ஒன்னு இருக்கும் இல்லையா எல்லாருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து என்னன்னா வந்து 3 பஜனுக்கு அப்புறம் வந்து என்ன பஜன் பண்ணணும் தெரியாம வந்து நிறைய ஃபாஸ்ட் பஜனை பாட ஆரம்பிப்போம். மைண்ட்ல பிரே பண்ண, சாமி பிளீஸ் எழுந்திருக்கோம் போறோம் ஆரத்திக்கு எழுந்திருக்கோம், இனிமே எங்களோட ஸ்டாக்கு கிடையாது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். சோ அதே அதோட ரிப்பீட் எங்களுக்கு பர்த்தியெல்லாம் கிடைச்சது அன்னைக்கு. அன்னைக்கு வந்து எனக்கு தொண்டை வந்து கொஞ்சம் கூட சரியில்லை. அன்னைக்கு மார்னிங் செகண்ட் பாட்டு ஆன் தேவி ராஜராஜேஸ்வரி அந்த பாட்டு நான் பாடிட்டு இருந்தேன். அந்த பாட்டு வந்து பாடுறதுதான் வந்து சாமி வந்து இன்டர்வியூ ரூம்லேருந்து உள்ள வந்தாரு. பஜனுக்கு உள்ள வந்து அப்படி என்னைய பாத்துட்டு இருந்தாரு, நிறைய பாத்துருந்தாரு. அன்னைக்கு வாய்ஸ் தொண்டை வந்து கொஞ்சம் கூட சரியாதனால எனக்கு ஸ்ருதி ரீச் ஆகலன்னு மட்டும் இல்ல, நிறைய வாய்ஸ் கிராக் ஆயிட்டு இருந்தது.
0: அன்னைக்கு
1: ஹை ரெஜிஸ்டர்ஸ் மட்டும் இல்ல, லோ ரெஜிஸ்டர்லயும் கீழே பாடும்போதும் கிராக் ஆயிருந்தது, ரொம்பவே இதா இருந்தது. ஆனா சாமி வந்து அன்னைக்கு வந்து அதெல்லாம் கண்டுக்காம அப்படி என்ஜாய் பண்ணிட்டு நான் பாடும்போது, அப்படியே கண்ண சாமியோட அந்த டிபிக்கல் ஆக்ஷன்ஸ், கண்ணை மூடிண்டு ஹேண்ட் கையெல்லாம் வேவ் பண்ணிட்டு அப்படியே நான் நினைச்சு பாத்துட்டு இருந்தேன், எதை வச்சிருந்தா அவர் வந்து இப்படி எல்லாம் கை காமிச்சுட்டாரோ அப்படி. கண்டிப்பா நான் பாடுறது கிடையாது. இந்த பாடும் போது கண்ணிலிருந்து தண்ணி வரும் சொல்லுவாங்க இல்லையா, நல்லா பாடினா. நான் பாடும்போது கண்ணிலிருந்து தண்ணி வந்துருது, ஆனா வந்து நல்லா இருக்கிறதுனால கிடையாது, கொடூரமா இருந்தது, நல்ல தண்ணி வந்துருது அன்னைக்கு எல்லாருக்கும். அப்படி ஒரு நாள் அன்னைக்கு சாயந்தரம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அன்னைக்கு சாயந்தரம் செப்டம்பர் 2001 நாங்கெல்லாம் வந்து பஜனுக்கு வெயிட் பண்ணாம ஒரு 3-3.5 மணியோட வந்து பஸ் வந்து ரெடி பண்ணி சாயந்தரத்துக்குள்ள டின்னருக்குள்ள பிருந்தாவன் போய் சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல ரெடியா இருந்தோம். எல்லாரும் தயார் பண்ணி வந்தோம். சாமி வந்து தர்ஷன் முடிஞ்சு இன்டர்வியூ முடிச்சு எங்க பக்கத்துல வந்தோடனே எல்லாரும் வந்து சாமியோட இன்டர்வியூ கேட்டோம். பிருந்தாவன் பாய்ஸுக்கு கோபி சார் தான் எங்களுக்கு கூட்டிட்டு வந்தாரு, அவரும் கேட்டாரு. சாமி வந்து இன்டர்வியூ வேணா நான் இங்கே பேசுறேன், இங்கே பாத நமஸ்கார் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. நான் தான் ஃபர்ஸ்ட் போய் சாமியிட்ட பாத நமஸ்கார் எடுத்துனேன், சாமியோட ஃபர்ஸ்ட் பாத நமஸ்கார் எடுத்துன்னு சாமி வந்து விபூதி பாக்கெட் தந்துட்டு அப்படியே நான் பின்னாடி போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாய் போனாரு, அவர்கிட்ட சாமி ஏதோ கொஞ்சம் பேசினாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பாய் நிக்கில் மேனோன் அவர் ஒருத்தர் போனாரு, அவர்கிட்ட சாமி வந்து நிறைய பேச ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் போன பசங்கள்ட்ட எல்லாத்தையும் சாமி அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் பேசுறேன். அப்புறம் எனக்கு மைண்ட்ல கொஞ்சம் பட்டுது, ஐயோ எங்கிட்ட மட்டும் பேச மாட்டேன் சாமின்ற மாதிரி எனக்கு மைண்ட்ல பட்டுது. அந்த சிந்தனை எனக்கு மைண்ட்ல வந்து முடியறதுக்குள்ள
0: சாமி உங்கள்ட்ட வந்துட்டார்.
1: சாமி வந்து ஏய் அப்படி கூப்பிட்டாரு. அப்படி மட்டும் இல்ல, சாமி வந்து பேசி முடிச்சு சாமி வந்து திரும்பி வந்து இன்டர்வியூ பக்கம் நடந்து போயாச்சு ஆக்சுவலி. அப்புறம் போய் ஏதோ மறந்து போன மாதிரி திரும்பி வந்தாங்க, ஏதோ மறந்து போன மாதிரி திரும்பி வந்து ஏய் நான் அப்படியே கூப்பிட்டாரு. அப்படி அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து
0: கரெக்டா உங்களுடைய தாட் அங்க ரீச் ஆயிருக்கு.
1: என்னோட தாட் வந்து ரீச் ஆகிறதுக்குள்ள மைண்ட்ல நான் முடிக்கிறதுக்குள்ள வந்து ஏய் நான் அப்படி கூப்பிட்டு ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து கூப்பிட்டாரு. வந்து ஏய் நூ பாடுத்தாரா கேட்டாரு, நீ பாடுற வந்தானே கேட்டாரு. அப்புறம் நான் வந்து பேக்ல இருந்தேன் ஆக்சுவலி, அப்படியே எழுந்தேன் அப்படி ஃப்ரெண்ட்ல என்னதான் எனக்கு தெரியல, ஷோரா இருக்கல. அப்புறம் அதை கேட்டோன்னே எனக்கு ஒரு ஷோராச்சு. அப்புறம் வந்து சார் வந்து கம் கம் சாமி இஸ் காலிங் யூ, உன்னதான் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு வந்து வந்து கேட்ட திருப்பி கேட்டார், நூ பாடுத்தாரா கேட்டார். சாமி எஸ் சாமி நான் வந்து சொன்னேன். அப்புறம் ஆர் யூ அ சிங்கர் ஆர் அ சின்னர்னு கேட்டார் சாமி. ஆர் யூ அ சிங்கர் ஆர் அ சின்னர்னு கேட்டார். இது வந்து எப்படி பதில் சொல்றாங்க சொல்லுங்க. சிங்கர்னு சொன்னா வந்து ஈகோ அகம்பாவம் சொல்லிடுவாரு, சின்னர்னு சொன்னா அதுவும் பிரச்சனை தான், அதுவும் ஈகோ தான்,
0: அங்க இருக்கிறதுக்கே சான்ஸ் இல்ல,
1: ரெண்டுமே சொல்ல முடியாது. இருக்கிற சான்ஸ் சாமி வந்து செல்ஃப் கிரிட்டிசிசம் இஸ் ஆல்சோ ஈகோன்னு சொல்லியிருக்காரு சாமி. அப்ப நான் சின்னர்னு சொல்லிக்க கூடாது, சொல்லிக்க முடியாது, சிங்கர்னு சொல்லிக்க முடியாது. சிங்கர்னு சொன்னா என்ன உனக்கு ரெண்டு கொம்பான்னு கேட்டுருவார் சாமி.
0: ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு
1: எதுவுமே சொல்ல முடியும், என்ன பதில் சொல்லணும்னு வந்து தெரியல. நான் அப்படியே சாமிக்கு வந்து கை கூப்பிடுன்னு முட்டி போட்டு சாமியிட்ட அப்படியே கை கூப்பிடணும் அப்படின்னு நின்று சாமி 2 நிமிஷம் அப்படியே சைலண்டா பாத்து சாமியோட கண்ணெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா கோவம் வர மாதிரி சேஞ்ச் ஆச்சு. எனக்கு அப்படியே வந்து வேற வர ஆரம்பிச்சது, எதுக்கு கோவம் வருது போன்ட்டு. சாமி அப்படியே பார்த்து யூ ஆர் போத் சாமி, யூ ஆர் அ சிங்கர் அண்ட் அ சின்னர் சாமி. நான் எதுவுமே பேசல, நான் என்ன பேச முடியும் அப்போ. அப்படி சாமி என்ன கொடுக்கறீங்களோ அதை வாங்கிக்கிறேன் அந்த அவஸ்தையில வந்துட்டேன் அப்போ. அந்த அப்புறம் சாமி சொல்லிட்டாரு, நீ பாடுற நல்லா பாடுற, ஆனா நீ வந்து நிறைய தப்பு பண்ற, யுவர் அ சின்னர் சின்னர் சின்னர் சொன்னாரு. பண்ணிட்டு வந்து
0: ரொம்ப ஒரு கஷ்டமான
1: டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். ஏன்னா வந்து பர்சனலியும் கொஞ்சம் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், ஏன்னா சுத்தி வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து என்னோட பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்க, என்ன கத்து கொடுக்கற டீச்சர்ஸ் இருக்காங்க,
0: எல்லாருமே நோன் பீப்புள்.
1: ஆமா எல்லாருமே நோன் பீப்புள், எல்லாருக்கும் முன்னாடி வச்சு கிழிக்கணும்னு சாமி வந்து முடிவு பண்ணிட்டார். அப்போ என்ன வந்து எப்படும் மேட் தாட்ஸ், எப்பவுமே வந்து மேட் திங்கிங், உனக்கு உன்னை பத்தி மத்தவங்க இது நினைக்கலையோ அத நினைச்சுக்கிறாங்கன்னு நீ நினைச்சுக்கிற. இப்போ ஒருத்தர் வந்து உன்னை பத்தி நீ இப்படி இப்படி இருக்கன்னு நினைச்சுக்கல, ஆனா வந்து அவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்களோன்னு சொல்லிட்டு நீ அப்படி ரியாக்ட் பண்ற, நீ அந்த மாதிரி டீட்ஸ் பண்ற, அப்படி பண்ணும்போது நிறைய தப்பு பண்ற, மேட் தாட்ஸ், அப்புறம் வந்து நிறைய பேட் தாட்ஸ், நிறைய பேட் தாட்ஸ் உனக்கு, யூ ஆர் டூயிங் லாட் ஆஃப் பேட் திங்ஸ், நிறைய தப்பு பண்றேன்னு. இது வந்து சாமி சொல்லும் போது வந்து எனக்கு என்ன ஞாபகம் வந்து, சத்தியமாவே வந்து அந்த பர்த்தி ட்ரிப்புக்கு போறதுக்கு 2-3 weeks முன்னாடி கிட்டத்தட்ட கொஞ்சம் மிஸ்சீவியஸ் பண்ணக்கூடாத சில விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து ட்ரூத். அப்போ வந்து கரெக்டா சாமி வந்து எப்பவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா, எப்படின்னா ஒண்ணு மட்டும் இருக்கு, சாமி வந்து நைஸ்லி வந்து அதை வந்து ரூட்லயே கில் பண்ணிடுவாரு. அப்பதான் ஆரம்பிச்சிருந்தேன் வந்து, சோ சாமி கில் இட் ரூட். அப்போ சாமி அந்த ரூட்ல அதை கில் பண்றீங்களா, அது எங்க போய் நின்றுக்குன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப கில் பண்ற சாமி அது அப்படி என்ன கூப்பிட்டு அன்னைக்கு வந்து யூ ஆர் ஹேவிங் பேட் தாட்ஸ் சொன்ன எனக்கு மைண்ட்ல அதெல்லாம் தான் ஞாபகம் வந்தது. உடனே நான் நிறுத்திடணும், உடனே நிறுத்திடணும். ரொம்ப தப்பான விஷயம் எல்லாம் கிடையாது, இல்லை யாருமே நினைக்கிறமே, சின்ன சின்ன விஷயம் தான். சோ பெரிய தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனா அது தப்பு தான். ஆனா சாமி அதை சொன்னோடனே வந்து மைண்ட்ல அது வந்து
0: அந்த சின்ன தப்பை கூட பண்ணக்கூடாது, அதுதான் பாயிண்ட்,
1: அதுதான் அங்க பாயிண்ட் அங்க சொல்லிட்டு வந்து சாமி நிறையவே திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. பேட் தாட்ஸ், எப்படி பேட் தாட்ஸ், எப்படி மேட் தாட்ஸ், நிறைய அப்படி சொல்லிட்டே இருந்தாரு என்கிட்ட. நான் வந்து அப்படியே சாமியோட கால வந்து இன்னும் டைட்டா பிடிக்கணும், சாமி போறோம், சாமி திட்டுறது போறோம், சாமி எனக்கு எல்லாம் வேர்த்து கொட்டின்னு இருக்கு அப்படியே. அப்படி நான் வந்து அப்படி சாமி கால அப்படி டைட்டா பிடிச்சோம், திடீர்னு அப்படியே அந்த கண்ணுல இருந்து அவ்வளவு கோபத்திலிருந்து ஒரு ஒரு நொடியில் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிருக்க சாமி,
0: மாறிடுது
1: அப்படியே மாறிடுது. ஆ சாலு சாலு போறோம் போறோம், நிஜமாவே வந்து நீ குட் பாய் தான், ஆனா அடிக்கடி பேட் தாட்ஸ் வருது, அது இனிமே வராம பாத்துக்கோ, அது இனிமே வராம பாத்துக்கோன்னு. சரி சாமி, ஓகே சாமி, ஷியோர் சாமின்னு சொல்லிருந்தேன்.
0: சரி, இந்த ஒரு இப்ப சொன்ன நிஜமாவே நீ நல்லா வந்தா, ஆனா அப்பப்ப பேட் தாட்ஸ், இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் நினைக்கிறேன் நான்.
1: கண்டிப்பாக கண்டிப்பா,
0: ரொம்ப உங்க மூலமா இந்த லெசன் வந்து எல்லாருக்குமே வருது.
1: கண்டிப்பா சாமி எப்பவும் சொல்லுவாரு, ஏன்னா வந்து சாமி நிறைய டிஸ்கஷன்ல கூட சொல்லிருக்காரு இல்லையா. இப்போ வந்து யாரையாவது வந்து நீ வந்து பாக்குறதுக்கு நல்லா இல்லன்னு சொன்னா மனசுல வலிக்கும். அவங்க நிஜமாவே அவங்க வந்து கொஞ்சம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலர் இல்லையோ, இல்ல வந்து ஃபேஸ் நல்லா இல்லையோ, அந்த மாதிரி இருப்பாங்க, முடிய ரொம்ப இல்லையோ, அந்த மாதிரி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் நல்ல நீ பாக்குறது நல்லா சொன்னா வந்து அப்புறம் வந்து நீ போய் சொன்னு சொன்னா வந்து மனசு வலிக்கும். சொல்லியிருந்தாலும் எவனாவது அதை பாயிண்ட் அவுட் பண்ண வரைக்கும், அப்ப சாமி சொல்றது ட்ரூ நேச்சர் ஆஃப் எவ்ரி பர்சன் இஸ் ட்ரூத், சத்தியம். அதனாலதான் வந்து போய் சொன்னு சொன்னா வந்து இது வருது, தி ட்ரூ நேச்சர் ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் சுந்தரம்,
0: ட்ரூ நேச்சர் இஸ் டிவைன்,
1: எஸ் சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படி சொல்றாரு சாமி. ஆஸ் ட்ரூத் ஆஸ்பிஷியஸ் அண்ட் பியூட்டி, அதனாலதான் வந்து சொல்லும் போது இந்த மாதிரி வருது. அதனால கூட சாமி சொல்லிக்கலாம், நிஜமாவே நீ நல்லா வந்தான், யூ ஆர் அ குட் பாய், அடிக்கடி பேட் தாட்ஸ் வருது அப்படி சொல்லு சொன்னார் சாமி. சொல்லிட்டு சாமி வந்து கிளியரா கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எனக்கு கொடுத்தாரு, இதுக்கப்புறம் வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணணும், பாட்டு நிறைய பிராக்டிஸ் பண்ணு, பாடிட்டு வந்து சாமிக்கு முன்னாடி பாடு, சாமிக்கு முன்னாடி இன்னும் நிறைய பாடு, கோ ஹோம் ஸ்டடி தேர் அண்ட் டேக் கேர் ஆஃப் யூர் பேரண்ட்ஸ் சொன்னாரு. அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தட் வாஸ் மை ஃபைனல் இயர்.
0: சோ அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு
1: முடிஞ்சு சொல்றாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் வேற சாமி அப்ப கொடுத்துறாரு. ஏன்னா அப்போ அது வந்து எனக்கு மைண்ட்ல கரெக்டா பாடல, ஆனா வந்து சாமி இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியரா கொடுத்தாரு, கோ ஹோம் டேக் கேர் ஆஃப் யூர் பேரண்ட்ஸ் ஸ்டடி தேர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு சாமி. சொல்லிட்டு வந்து சாமி வந்து அவுட் ஆஃப் இன்ஃபினிட் லவ் வந்து சாமி எனக்கு வந்து திஸ் ரிங், நான் இப்ப கையில போட்டு 3 diamond ரிங் வந்து சாமி மெட்டலைஸ் பண்ணி கொடுத்தாரு. அதுல வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா என்ன வந்து சாமி ஃபர்ஸ்ட் டைம் ரைட் ஹேண்ட்ல தான் வந்து சாமி இதை போட்டாரு. சாதாரணமா வந்து சாமி ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணாருன்னா கரெக்டா ஃபிட் ஆகும் இல்லையா, ஆனா அன்னைக்கு வந்து இந்த ரைட் ஹேண்ட்ல கரெக்டா ஃபிட் ஆகல. அப்ப சாமி வந்து ஷோ யுவர் அதர் ஹேண்ட் சொன்னாரு, அந்த ஃபர்ஸ்ட் சாமி இதுல போட்டுட்டு எடுத்தாரு சாமி, அதை எடுத்துட்டு ஷோ யுவர் அதர் ஹேண்ட் சொல்லிட்டு லெப்ட் ஹேண்ட்ல போட்டாரு,
0: அங்க ஃபிட் எடுத்து
1: அங்க கரெக்டா ஃபிட் எடுத்து சாமி அதை போட்டு கட்டும் போது என்னோட உள்ள என்னமோ வெளில போற மாதிரி எனக்கு ஒரு இது இருந்தது, அது ஒரு இது. இன்னொரு பியூட்டிஃபுல் இதுல என்னன்னா வந்து இது முடிஞ்சு நான் வந்து என்னோட கிராண்ட் ஃபாதர் வாஸ் நோ மோர் அட் தட் பாயிண்ட், கிராண்ட் ஃபாதர் யங்கர் பிரதர் இருந்தாரு, அவர்கிட்ட இந்த இன்சிடன்ட் ரிலேட் பண்ணது. அவர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயம் சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா வந்து நான் இந்த மாதிரி இந்த இது எப்படி நடந்ததோ அது அப்படியே அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சாமி முதல்ல ரைட் ஹேண்ட்ல போட்டாரு, அதை எடுத்துட்டு லெப்ட் ஹேண்ட்ல போட்டாரு. அப்ப அவர் சொன்னார் வந்து இது ஏன் சாமி பண்ணார் தெரியுமான்னு கேட்டாரு. தெரியல ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட்ல போட்டு அதுக்கப்புறம் லெப்ட் ஹேண்ட்ல போட்டார் தெரியுமான்னு, தெரியல தாத்தான்னு சொன்னேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம ஃபேமிலியில வந்து ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. என்ன ட்ரெடிஷன் வந்து வைரம் வந்து யாருமே ரைட் ஹேண்ட்ல போட்டுக்க மாட்டோம், அந்த மாதிரி ட்ரெடிஷன் இருக்கு தெரியுமா நம்ம ஃபேமிலியில. அப்படியே அதான் எனக்கு தெரியாதுன்னாரு. ஆனாலும் சாமி வந்து முதல்ல ஒன்னு தரும்போது அதை லெப்ட் ஹேண்ட்ல போட வேண்டான்ட்டு அதை உனக்கு ரைட் ஹேண்ட்ல போட்டு அப்புறம் ஃபேமிலி ட்ரெடிஷன் மைண்ட்ல வச்சு லெப்ட் ஹேண்ட்ல
0: போட்டு
1: எவ்வளவு சாமியால மட்டும்தான் அப்படி பண்ண முடியும், வேற யாராருமே.
0: அது வந்து அவர் கரெக்டா அவர் ஏன் பண்ணினார் அப்படிங்கறது இவர் மூலமா உங்களுக்கு கிளாரிஃபை
1: பண்றாரு. சாமி கரெக்டா முதல்ல தரும்போது ரைட் ஹேண்ட்ல தந்து அப்புறம் ஃபேமிலி ட்ரெடிஷன் மைண்ட்ல வச்சுட்டு அதை மாத்தி லெப்ட் ஹேண்ட்ல போட்டு, ஏன்னா சாமி கிரியேட் பண்ண அது கரெக்ட் ஃபிட் தான் எப்பவுமே இல்லையா, போட்டு முடிச்சு வந்து இந்த இன்சிடென்ட்ல கண்டினியூஷன் என்ன, இதோட என்னோட எங்கிட்ட பேசிட்டு சாமி பாத நமஸ்காரம் தீஸ்கோன்னு சொல்லிட்டு பாத நமஸ்காரம் எடுத்துனிட்டு சாமி அப்படியே நடந்து ஃப்ரண்ட்ல வராண்டால ஸ்ரீ டி என் நடராஜன் அவர் உட்காந்துருந்தாருங்க,
0: அதாவது கேரளா
1: ஸ்டேட் பிரசிடென்ட் அவர் உட்காந்துருந்தாருங்க. ரொம்ப வருஷமா ஹிஸ்பின் சாமி மோர் தென் 22 இயர்ஸ் கேரளா ஸ்டேட் பிரசிடண்டா. அந்த ஆர்கனைசேஷன்ல ஒரு சமிதியிலேருந்து பல சமதியா இன்னைக்கு கேரளத்தில் கேரளால இருக்குன்னா இட் இஸ் அவரோட எஃபர்ட் தான். அது
0: ஒரு டெடிகேஷன் என்பதற்கு உதாரணமே அவர் தான்.
1: கண்டிப்பா டெடிகேஷன் சரண்டர் டு சாமி அந்த பர்ஃபெக்ட் லிவிங், ஹி வாஸ் த லிவிங் எக்ஸாம்பிள். இன்னைக்கும் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆன் எப்படி சாமிகிட்ட சரண்டர் பண்றங்கிறதுக்கு அவர் தான். அவரை பத்தி வந்து earliest of the books man of miracles lende irukku avaroda first incident of how he got back his eyesight avaru vandu blind lende sutthama kannu theriyadana vandu perfect eyesight ku eppadi vandarungra incident romba beautiful ah appadi patta varu avarta poi vandu sami edho pesinaru and avaru pesuradha naan paathen thavara enna pesinaru idhume theriyadu idu mudinjathu indha incident ella mudinju nanum vandu mischievous ah enna pannena vandu rendu vaati sami da mba application vara eduthu poi kaamichen. சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி சாமி வந்து கோ ஹோம் ஸ்டடி தேர் அண்ட் டேக் கேர் ஆஃப் பேரண்ட்ஸ் சொல்லியிருந்தாரு. ஆனாலும் ட்ரை பண்ணுவோம். ஆனா சாமி வந்து நான் அப்ளிகேஷன் காமிச்சப்பறம் சாமி என்ன சொன்னார்னா கோ ஹோம் என்று திருப்பி சொல்றாரு. இதே மீறி நான் வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி எம்பிஏக்கு இன்டர்வியூக்கெல்லாம் போனேன், ஆனா வந்து சீட் கிடைக்கல,
0: செலக்ட்
1: ஆகல. ஏன்னா சாமி
0: ஆல்ரெடி அங்க டிட்டர்மின் பண்ணியாச்சு, அங்க
1: கிளியரா இருந்தது. நான் ஏதோ ட்ரை பண்ணனும் ட்ரை பண்ணேன், ஆனா அதுக்கப்புறம் நான் வந்து செகண்ட் அட்டம் ட்ரை பண்ணல. அங்கே என்ன வந்து சாமி கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாரு. போய் வந்து வீட்டில இருந்தே ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு நான் படிச்சு படிக்க ஆரம்பிச்சாச்சு. இதெல்லாம் முடிஞ்சு இந்த படிக்கிற டைம்ல தான் வந்து என்ன நடந்ததுன்னா, நான் சொல்லியிருந்த மாதிரி ஸ்ரீ டி என் நடராஜன் சாரோட ஃபேமிலியும் எங்க ஃபேமிலியும் கொஞ்சம் க்ளோஸ் தான். அவரோட செகண்ட் கிராண்ட் டாட்டர், அவரோட டாட்டரோட டாட்டர், அவங்கள வந்து எனக்கு வந்து அவங்கள தெரிய ஆரம்பிச்சது. தெரிய ஆரம்பிச்சோடனே வந்து எங்களுக்குள்ள இன்ட்ராக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. இது வந்த உடனே நான் வந்து என்ன பண்ணா, என்னோட பேரண்ட்ஸ் போய் சொன்னேன் இந்த மாதிரி நாளைக்கு நீங்கள்னு ஒரு அலைன்ஸ் மாதிரி ஏதாவது பிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்கு, இந்த மாதிரி அவங்கள்ட்ட சொன்னேன். என்னோட பேரண்ட்ஸ் அப்ப என்ன சொன்னாங்கன்னா, வந்து இப்ப படிச்சுட்டு இருக்க, படிச்சுட்டு நாளைக்கு அப்ராப்ரியேட் டைம்ல நமக்கு இது எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிப்போம் மாதிரி வந்து. ஆனா வந்து நாங்களும் நிறைய இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இந்த இன்டராக்ஷன்களும் நடுவுல வந்து வந்தனா, அதுதான் அவங்க பேரு. அவங்க வந்து ரெண்டு பியூட்டிஃபுல்லா ரெண்டு விஷயம் சொன்னாங்க. அவங்க தாத்தாவை பத்தியும் நிறைய வந்து ஷி வாஸ் டெல்லிங். அதுல வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான இன்சிடென்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வந்து இது வந்து எனக்கும் கொஞ்சம் டேலி ஆச்சு, அது நான் சொல்லிக்கிறேன், பழைய இதுக்கு கனெக்ட் ஆகும். ப்ரீவியஸ் எபிசோட்ல நான் சொன்ன ஒன்று கனெக்ட் ஆகும். என்ன சொன்னாங்கன்னா, வந்து அவங்க வந்து காலேஜ்ல படிக்கும்போது அதே ஒரு ஸ்டேயிங் இன் வந்து கொல்லம், அவர் கோயிலோன்னு இடத்துல அவங்க இருந்தாங்க, ட்ரிவாண்டம் பக்கத்துல. அங்க காலேஜ்ல படிக்கும்போது எப்படின்னா, வந்து கம்பைன் ஸ்டடிக்கு வீட்டுல வந்து கூட படிக்கிற பாய்ஸ் நிறைய வந்து வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு வந்து படிப்பாங்களாம். இவங்க வந்து நல்ல பாய்ஸ் தான். அவங்க படிச்சுட்டு திரும்பி போகும்போது அவங்க தாத்தா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பாய்ஸ் வந்து வந்து நம்ம வீட்டுக்கு வந்து போறது கொஞ்சம் பாத்துக்கோ, என்ன வந்து ஏன் தாத்தா இதான் பிரச்சனையா கேட்டேன். இல்ல பாய்ஸ் சாதாரணமா ஒரு கேர்ள் இருக்கிற வீட்டுல, காலேஜ் கேர்ள் இருக்கிற கூட படிக்கிற காலேஜ் பாய் வந்து போனா பேட் நேம் வந்து யாருக்கு வர வாய்ப்பு, அந்த கேர்ளுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இதுதான் சொல்ல போறாருன்னு அவங்க நினைச்சாங்க தாத்தா. ஆனா வந்து தாத்தா சொல்லி இந்த மாதிரி பாய்ஸ் போயிட்டு வர்றது கொஞ்சம் பாத்துக்கோ, என்ன நாளைக்கு சாமிக்கு கிட்ட பேர் வந்துட்டு போறது என்னாரா. அவர் எப்படி யோசிச்சு பாருங்க, இங்க வீட்டுக்கு வந்து போறது உனக்கு கெட்ட பேர் வரும்னு சொல்லாம சாமிக்கு கெட்ட பேர் கிட்ட. நானும் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன் அன்னைக்கு, சாமிக்கு கெட்ட பேர் வரக்கூடாதேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் சொன்னேன். இப்படிதான் இப்படிப்பட்ட ஃபேமிலி அவங்க, எல்லாமே சாமி கேட்டுதான் பண்ணுவாங்க, அப்படிப்பட்ட ஃபேமிலி அது. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வந்து நம்ம வந்து இன்டராக்ட் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் இருக்கட்டும், ஆனா வந்து நாளைக்கு எது நடக்கணும்னாலும் தாத்தா வந்து சாமிகிட்ட கேட்டுட்டு தான் பண்ணுவாரு. நாளைக்கு வந்து சாமி வந்து வேற தான் சொன்னாருன்னா நம்ம வந்து இதை மறக்கணும்ங்கிற மாதிரி நாங்களும் அதுக்கு ப்ரிப்பேர்டா இருந்தோம். இப்படி ஒரு விஷயம் எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தோம். இதெல்லாம் முடிஞ்சு 2004-2005 தான் வந்து ஸ்ரீ டி என் நடராஜன் மர்ஜ் டெட் சாமிஸ் லோட்டஸ் ஃபீட். அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது என்னோட ஃபாதர் வந்து கொஞ்சம் வந்து கரேஜ் எடுத்துட்டு, ஏன் சொல்றேன்னா வந்து அவர் வந்து ரொம்ப டிசிப்ளினான பர்சன் ஸ்ரீ நடராஜன் சார்.
0: சோ அவர் எப்படி அதை எடுத்துப்பாரு,
1: அவர் எப்படி அதை எடுத்துப்பாருன்னு தெரியாது. மட்டும் இல்ல, அவரோட லைஃப்ல அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் படி எல்லாமே சாமியை கேட்டுட்டு தான் பண்ணுவாரு. சோ என்ன எங்க அப்பாவுக்கு என்ன இருந்ததுன்னா, அவர் இதை ஒத்துக்கணும் மட்டும் இல்ல சாமிகிட்ட கேட்டுட்டு சாமியும் இது ஓகே சொன்னா நல்லா இருக்குமே ஒரு இது, அந்த எண்ணத்துல போய் வந்து கேட்டாரு. அவர் வந்து இந்த விஷயத்த பத்தி ரொம்ப தயக்கத்தோட பேசினபோது சார் வந்து ரொம்ப பெருசா சிரிக்க ஆரம்பிச்சார். அப்படியே ஹா ஹா ஹா அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சார். என்னோட அப்பாவுக்கு வந்து இது
0: என்ன எதுக்காக தெரிக்கிறார், வேணும்னு சிரிக்கிறாரா வேண்டாம் சிரிக்கிறாரா தெரியல
1: தெரியல. ஆனா வந்து நல்ல விஷயம் என்ன நடந்ததுன்னா, இது முடிச்சு அவர் என்ன சொன்ன, நீ இப்பதானே இதை பத்தி பேசுற, இத வந்து இந்த விஷயத்தை பத்தி சுவாமி வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியாச்சு அப்படியே சொன்னது. ஞாபகம் இருக்கா 2001 செப்டம்பர்ல சாமி வந்து உன்னோட பையனுக்கு வந்து சாமியோட பையன் பேசி அவனுக்கு மோதிரம் எல்லாம் வர வச்சு போட்டார்ல, அந்த நாள் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு சார்
0: சொன்னேன்.
1: ஓணம் பெஸ்டிவல் அதே நாளைக்கு நானும் அவங்க சொன்னேன், எங்கிட்ட பேசிட்டு அவர்கிட்ட போய் ஏதோ பேசினாருன்னு மட்டும் நான் பார்த்தேன், என்ன பேசினாரு தெரியாது. அப்புறம் வந்து அவர் சொன்னாரு சாமி அன்னைக்கு என்ன பேசினாருன்னு. அவர்கிட்ட வந்து சாமி என்ன பேசினாருன்னா, வந்த உடனே டூ யூ நோ தட் பாய்னு கேட்டாரா சாமி அவர்கிட்ட. சாமி வந்து அவர் வந்து சொன்னாரா, தெரியும் சாமி, ஐ நோ கேரளா பாய்னு சொன்னா. சாமி திருஷூர் பையன் தெரியுமா, அவன்
0: ஸ்பெசிபிக்கா சுவாமி சொல்றாரு,
1: ஸ்பெசிபிக்கா சொன்னா குட் ஃபேமிலி, எனக்கு அவ ஃபேமிலி நல்லா தெரியும், நிறைய வருஷமா தெரியும் அவ ஃபேமிலி, குட் ஃபேமிலி, குட் பாய், இஸ் அ குட் பாய், உன்னோட கிராண்ட் டாட்டருக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லியிருந்தார் சாமி அன்னைக்கே 4 இயர்ஸ் பேக். இது எதுவுமே தெரியாம தான் வந்து நாங்க இன்ட்ராக்ட் பண்ணதும், நாங்க அப்பாட்ட போய் பேசினதும், இது ஏதோ நாங்க நான் வந்து ஏதோ நான் கண்டுபிடிச்ச மாதிரி வந்து ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அது அப்படி கிடையாது. இட் வாஸ் அ டிவைன்லி அரேஞ்ச்ட்.
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப கேட்கறதுக்கு அற்புதமா இருக்கு. அதாவது என்னெல்லாம் நடக்கணுமோ இதை ஏற்கனவே அவர் பிளான் பண்ணி வச்சிருக்காரு.
1: கரெக்ட்.
0: நீங்க அன்னைக்கு பரிசையில மார்க் வாங்கினது, இன்னைக்கு உங்களுடைய லைஃபுக்கே ஒரு பார்ட்னரா இருக்கிறது, நீங்க என்னமோ நீங்க தான் அவங்களை வந்து விரும்பின மாதிரி நினைக்கிறீங்க, பட் ஏற்கனவே அங்க டிசைட் ஆயிடுது. சோ மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் அப்படிங்கிறது, மேரேஜஸ் ஆர் மேட் இன் பிரசாந்த் நிலையம்
1: அப்படிங்கிறது அப்படி வந்து லைஃப்ல ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் சாமி வந்து அட் அ சர்டன் பாயிண்ட் என்னோட அம்மா கிட்ட அவங்களோட ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்ல வந்து ஐ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் டூ சன்ஸ் சாமி வந்து கையை வச்சு ப்ராமிஸ் நான் சத்தியம் பண்றேன்னு மாதிரி அவங்கள்ட்ட சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த சொன்ன மாதிரியே வந்து அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து சாமி வந்து என்ன பண்ணனா, உடனே சாமி டுக் என்னையும் அண்ணாமே வந்து அவரோட காலேஜ்ல வந்து எடுத்துனாரு. ரொம்ப டிஃபிகல்ட் டைம்ல போயிட்டு இருந்தோம் அந்த என்டயர் ஃபேமிலி, என்னோட ஃபாதர் எஸ்பெஷலி பிசினஸ்ல ஃபெயிலியர் வந்து எப்படி வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் தெரியணுங்கிறத ஒரு அவஸ்தையில் இருக்கும்போது ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்து ஃபுல்லா டேக் கேர் பண்ணி சாமி அங்கேருந்து போத் என்னோட அண்ணோட கேஸ்லயும் என்னோட விஷயத்திலயும் வந்து சாமி வந்து படிப்பு மட்டும் இல்ல, படிப்பு முடிஞ்சு கல்யாணத்தையும் பண்ணி வச்சு லைஃபே
0: சொன்னாரு இல்லையா, நான் கூடவே இருந்து உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு
1: அந்த அந்த வாக்கு அப்படியே சாமி ப்ராமிஸ் பண்ண மாதிரியே பண்ணி இன்னைக்கும் வந்து சாமி கூடயே இருந்து இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே இன்னும் வந்து ஹி ஷுட் டேக் கேர்.
0: இந்த ஜேர்னி எப்படியே உங்களுக்கு தொடரும், மிக்க சந்தோஷம். 2 வாரங்கள் தொடர்ந்து இங்க வந்து உங்களுடைய அதாவது இந்த இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றதை விட டைரக்டா பகவான் கொடுத்த பிளஸ்ஸிங்ஸ் அப்படிங்கறத உங்களுக்கு வந்திருக்கு. எல்லாருக்கும் நிறைய அனுபவங்கள் வந்து எங்கேயோ நான் இருந்தேன் அப்ப இது நடந்தது அப்படின்னு, பட் உங்களுக்கு டைரக்டாவே அவர் இது எல்லாத்தையும் பண்ணிருக்காரு.
1: கண்டிப்பா
0: ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய குறுகிய காலத்துல நீங்க வந்து இப்ப இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க ஆம்ஸ்டர் டாம்ல இருந்து. சோ அந்த குறுகிய காலத்துல உங்களுடைய நேரம் எடுத்து எங்களுக்கு இங்க ரேடியோ சா நிலையத்திற்கு வந்து உங்களுடைய இந்த அனுபவங்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் விரிவாக பேசுவதற்கு பகவான் ஒரு வாய்ப்பு கொடுப்பார் என்ற நம்பிக்கை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சாய்ராம்.
1: சாய்ராம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்னைக்குமே வந்து நான் எடுத்துப்பேன். அதை ஏன் சொல்றேன்னா வந்து ஒரு பியூட்டிஃபுல் இன்சிடென்ட் வந்து நடந்தது. நான் பிசிக்கலி பிரசென்டா இருக்கல, ஆனா வந்து கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் அது. ஒரு நாளைக்கு வந்து என்னாச்சுன்னா வந்து சாமி வந்து சீக்கிரமாவே வந்து பிரசாந்த நிலையத்தில் சீக்கிரமாவே தர்ஷனுக்கு வந்தார். சாதாரணமா 3 மணி 3:30 மணி அந்த மாதிரி வந்துட்டு இருந்தாரு பூர்ணச்சந்திரானந்து. அன்னைக்கு ஒரு 2:30 மணிக்கு போல கொஞ்சம் நினைச்சதை மட்டும் சீக்கிரமா வந்திருந்தார். சாமி தர்ஷனுக்கு வந்த உடனே என்னாச்சுன்னா வந்து பாய்ஸ் வந்து எல்லாருமே உட்காந்துருக்கல, கொஞ்சம் ஒரு ஒரு ரோ ஃபர்ஸ்ட் ரோ பாய்ஸ் மட்டும் தான் உட்காந்துருந்தாங்க. அவங்க எல்லாம் உட்காந்துருக்கும் போது என்ன நடந்ததுனா வந்து சாமி வந்து லேடிஸ் சைடு தாண்டி கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட்ஸ் சைடுக்கு வரும்போது ஒரு பாய் வந்து என்ன நோட் பண்ணார்னா, இது ரெண்டுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா, லேடிஸ் சைடு முடிஞ்ச அந்த மார்பிள் ஒயிட் மார்பிள் ஸ்பேஸ் நடுவில் சாமியோட பாத்துல ஒன் பர்டிகுலர் பாய் என்ன நோட் பண்ணார்னா, அங்க வந்து ஒரு ட்விக் அதாவது ஒரு வுடன் பீஸ் அதுல அப்படியே ஃபுளோர்ல இருந்தது. அங்கு அது வந்து சாமியோட காலில் பட்டா சாமிக்கு வந்து ஹர்ட் ஆகலாம் அந்த மாதிரி தான் இருந்தது பாக்கிறதுக்கு. அது இதை நோட் பண்ணோடனே அவர் வந்து கிட்டத்தட்ட கிட்ட பக்கத்தில் இருக்கிற மற்ற பிரதர்ஸ் சொன்னாரு, ஐயோ அந்த மாதிரி ஒன்னு இருக்கேங்க, அதை நம்ம எடுத்தே ஆகணும், இல்லைன்னா சாமி கண்டிப்பா அதுல மிதிப்பாரு, மிதிச்சா சாமி காலில இருந்து ரத்தம் வரும், பிரச்சனையாயிடும் அப்படி வந்து பேசிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க. இதை எப்படி இப்ப எடுக்கிறது, இதை போய் எடுக்கலாமா? ரெண்டு விஷயம், ஏன்னா வந்து போய் எடுத்தா டிசிப்ளின் பிரச்சனை வருமா, மட்டும் இல்ல அந்த அது வந்து கொஞ்சம் லேடிஸ் சைடுக்கு பக்கத்துல இருந்ததோன்னு டவுட், ரெண்டுக்கு நடுவில் இருக்கா இல்ல இன்னும் லேடிஸோட பக்கத்துல இருக்கான்னு. அத அப்படிலாம் யோசிச்சு என்ன பண்றதுன்னு வந்து எல்லாரும் பேசிருந்தாங்க. இது வந்து இப்ப வந்து சிச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னா, வந்து படத்துல எல்லாம் வர மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி கிளைமேக்ஸ் சிச்சுவேஷன், சாமி நடந்து வராரு, அந்த சாமி பக்கத்துல வந்தாச்சு, வேண்டாமா டிஸ்கஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்படி எல்லாம் நடக்கும்போது சாமி கரெக்டா அது பக்கத்துல வரத்துக்கு ஒரு நொடி முன்னாடி அங்க நிறைய வந்து இந்த புறா எல்லாம் இருக்கும்ல, ஒரு புறா வந்து அப்படியே பறந்து வந்து அந்த பீஸ் அப்படியே எடுத்து அப்படியே பறந்து போச்சு. இதை பார்த்தோன்னே இந்த அங்க உட்காந்துருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப அது அஸ்டானிஷ்மெண்ட், இது எப்படி நடந்தது. அப்புறம் வந்து சாமி நேரம் நடந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து என்ன சொன்னார்னா, டு யூ திங்க் ஐ நீட் யூ டு கெட் மை ஜாப் டன், ஐ கேன் கெட் மை ஜாப் டன் ஈவன் வித் அ ஸ்பேரோ. என்னோட வேலை நடக்கிறதுக்கு ஒன்னு தேவையான நினைச்சிட்டு இருக்கியா, என் வேலை நடக்கிறதுக்கு ஒரு புறா வச்சே நான் வேலை நடத்திடுவேன். இதுல வந்து பியூட்டிஃபுல் என்ன வந்து தி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளுக்கு தான்,
0: அதை உடனே கிராப் பண்ணிக்கலாம்,
1: கிராப் பண்ணிக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு முன்னாடி எப்ப வருதோ, சாமியோட ஒர்க்க வந்து எப்பவுமே நடக்கும். அது அந்த ஒர்க்ல நம்ம கலந்துண்டா நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு நமக்கு கிடைக்கும், இல்லைனா வேற யாராவது வந்து அந்த வாய்ப்பை வந்து எடுத்துட்டுவாங்க. இப்ப இன்னைக்கு வந்து இந்த இன்டர்வியூக்கு ஆன வாய்ப்பு வந்து நீங்க இப்ப சொன்னீங்க, அந்த வாய்ப்பை பத்தி சொன்னேன், இந்த வாய்ப்பு வந்து இதுல நான் வந்திருக்கேன், நஷ்டம் வந்து எனக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே கிடையாது. அதனால எப்போ சாமி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும்,
0: உங்களுடைய சமயத்தில ஒரு பெரியவர் இருந்தார், அவர் சொன்னாரு எங்கள்ட்ட எல்லாம் சொல்லும் பொழுது, நாங்கெல்லாம் அந்த நாள்ல எல்லாம் வைரக்கல்லு முத்துக்கல்லு நீலக்கல்லு எல்லா கல்லையும் கழிச்சிருக்காரு, இதை எடுத்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு,
1: கண்டிப்பா
0: இதை எடுத்துக்கலன்னா நம்ம தான் லூசர்ஸ். சோ இத்தனை பிளெஸிங்ஸ் வந்து அவர் அங்க தெளிச்சிருக்காரு,
1: கண்டிப்பா
0: பகவான்
1: கண்டிப்பா
0: இதை நம்ம எடுத்துக்கிறோமா இல்லையா அப்படிங்கறது நம்ம கையில தான் இருக்கு. சோ அது அதுக்கும் வந்து பகவானுடைய கிரேஸ் இருக்கணும், அந்த திங்கிங் கொடுத்து இதை அனுபவிக்கிறதுக்கு. எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கான், ஆனா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கலையே. இப்ப நீங்க பாத்து இங்க நம்ம பிரசாந்தில பாக்கும்போது என்னமோ ரொம்ப கூட்டமா இருக்கு, ஒரு 10 லட்சம் பேர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் இந்த உலகத்துல இருக்கிற இதுல பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இது ஒண்ணுமே கிடையாது, இத்தனை பேருக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. சோ எல்லாத்துக்கும் பகவானுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். ஜெய் சாய்ராம்.
1: ஜெய் சாய்ராம்.
0: நேயர்களே, அடுத்து வரும் நிகழ்ச்சி ஸ்ரவண மஞ்சரி. ராமகதா ரசவாகினியை திருமதி விமலா ரமேஷ் அவர்கள் வாசிக்கிறார்கள். ஸ்ரவணம் செய்து இன்புறுவோம்.
2: ஓம் ஸ்ரீ சாய்ராம். ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 10, இருவரங்கள். காலையில் புவியின் மீது கிழக்கு திசையை நின்று ஒளிக்கதிர்கள் மெதுவாக பரவின. உடனே ராஜ்யத்தின் எல்லா பாகங்களினின்றும் இசைகள் எழும்பி அக்கதிர்களை வரவேற்றன. அயோத்தியில் இன்னிசை ஒலிகளும் வேத பாசுரங்களின் ஒலிகளும் காற்றினில் எங்கும் பரவி எதிரொலித்தன. ராமரும் சீதையும் சடங்கு முறையில் நீராட, சரயு நதியினின்றும் அணுக்கத் தொண்டர்களினால் பொற்குடங்களில் மிகப் புனிதமான நீர் கொண்டுவரப்பட்டது. வேத பௌராணிகர்கள் பாசுரங்கள் ஓதி கடவுளின் ஆசிகளை வேண்டினர். அவர்கள் வேத ஒலி மனத்திற்கு உற்சாகத்தையும் செவிக்கு இன்பத்தையும் தந்தது. முன்னாள் இரவு கைகேயியின் வேலைக்காரியான மந்தரை வீடு திரும்பும்போது மக்களின் கிளர்ச்சியையும் குதூகலத்தையும் கண்ணுற்று அதற்கு காரணம் யாதென வினவினாள். அப்பொழுது மக்களின் மகிழ்ச்சிக்கும் நன்றியறிவிற்கும் காரணம் ராமச்சந்திரரின் முடிசூட்டு விழா உடனடியாக நிகழ்விருப்பதுதான் என்று கேட்டறிந்தாள். மேலும் அவள் கௌசல்யா சுமித்ராவின் அரண்மனைகளில் உள்ள கன்னிப்பெண்கள் மல்லிகைப்பூ போன்ற வெண்மை நிறமுள்ள சேலைகளை உடுத்தி விலை உயர்ந்த ஆபரணங்களை அணிந்து பரபரப்புடன் அங்குமிங்கும் சென்று கொண்டிருப்பதையும் கண்ணுற்றாள். அக்காட்சியைக் காண அவளால் பொறுக்க இயலவில்லை. அவள் உடல் முழுவதும் எரிச்சலாயிற்று. அவள் மனதில் ஏற்பட்ட வேதனையை கொண்டு நோக்கின் அவளுக்கு தன் உடம்பில் பலவிடங்களில் தேள் கொட்டியது போல் தோன்றியது. அவள் கைகேயியின் அரண்மனைக்கு விரைந்தோடி அங்கிருந்து ராணி துயிலுறும் உள்ளுரைக்கு சென்று விட்டதை அறிந்து கதவினிடம் ஓடிச் சென்று, அம்மா அம்மா கதவை திறவுங்கள், இப்பொழுது மிக முக்கியமான ஒரு செய்தி, உங்கள் உயிருக்கே ஆபத்து, ஒரு பூகம்பமே இழவிருக்கிறது என்று கூக்குரலிட்டாள். அடுக்கடுக்காக ஒன்றன் மீது ஒன்றாக பரபரப்புடன் அவள் விளம்பிய அவ்வார்த்தைகளை கேட்டு அரசி கதவினை துரிதமாக திறந்து அச்சத்துடன், ஏன், என்ன நடந்தது, என்ன பேரிழப்பு, உள் சரிந்தது எது, எதற்கு இவ்வளவு கவலை துன்பம் என்று வினவினாள். அதற்கு மந்தரை, இல்லை, என்னுடைய பொருள் எதுவும் அழியவில்லை, உங்கள் வாழ்க்கைதான் அழிந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான், இனிமேல் நீங்கள் பித்துக்கொண்டு கவலையுற்ற பெண் போல் வாடி வதங்கி வாழ வேண்டிய நிலைமை அணுகிவிட்டது என்று கூறினாள். கண்களில் நீர்வழிய நின்று அரசிக்கு ஏற்படவிருக்கும் பரிதாபமான நிலையை விரித்துரைத்து அநேக வழிகளில் சைகைகள் செய்து புலம்பி வெகுநேரம் ஓவென்று ஓலமிட்டாள். கைகேயிக்கு என்னவென்று புரியவில்லை. அவள், மகாராஜர் நன்றாகத்தானே இருக்கின்றார் அல்லவா, மேலும் ராமலக்ஷ்மணர்கள் கௌசல்யா சுமித்திரை ஆகியோர் யாவருக்கும் ஒன்றுமில்லையே. நன்று, இவர்கள் எல்லோரும் நன்றென்றால் அபாயம் ஒன்றும் அவர்களை அச்சுறுத்தவில்லை என்றால் எனக்கு ஒன்றுமே கவலை இல்லை. எனக்கு என்ன நடக்கக்கூடும்? மந்தரா, அவர்களுக்கு ஆபத்து வந்துள்ளதா, என்னிடம் உடனே சொல்லவும் என்று வற்புறுத்தினாள். மேலும் வேலைக்காரியின் முகத்தை தன்னிடம் திருப்பி அவள் தாடையை உயர்த்தி கெஞ்சி முறையிட்டு பதில் சொல்ல அவள் வேண்டினாள். செவியில் நஞ்சூற்றல். அதற்கு மந்தரை, நீங்கள் கூறியவர்களுக்கு ஒரு தீங்கும் விளையவில்லை அம்மா. ஆனால் அவர்கள் தீர்மானித்துள்ளார்கள் உங்கள் புத்திரனின் கழுத்தை நெரிக்க என்று பதிலுரைத்து பரிதாபமாக அழுது கதறினாள். இதைக் கண்டு கைகேயி, மந்தரா, நீ ஒரு பெரிய தவறு செய்கின்றாய். மகாராஜர் அப்பேற்பட்ட மனிதர் அல்லர். ராமலக்ஷ்மணர், என் மூத்த சகோதரிகள் கௌசல்யா சுமித்ரா அவர்களும் கூட நல்லவரே. அச்சகோதரிகள் என் மகனிடம் தங்கள் புதல்வர்களை விட அதிகமாக அன்பு கொண்டுள்ளார்கள். நீ சொல்லும் செய்தி உன் குறுக்கு புத்தியைத்தான் வெளிப்படுத்துகிறது. ஆம், அவ்வளவுதான், நீ சொல்வது உண்மையல்ல. நன்று, இன்னும் செய்தி உண்மையில் எதுவென்று என்னிடம் நீ சொல்லவில்லை. வா, விளக்கமாக எனக்கு சொல்லுவாய் என்று எதிர்த்து கூறினாள். அதற்கு மந்தரை, என்ன செய்தியா? நாளை காலையில் ராமச்சந்திரர் யுவராஜாவாக முடிசூட்டப்படுவார். மூத்த ராணி கட்டுக்கடங்காத மகிழ்ச்சியினால் தன்னுடைய விலை உயர்ந்த பட்டுப்புடவைகளையும் ஆபரணங்களையும் தன் பணியாட்களுக்கு வழங்குகின்றார். ராமரையும் பொன்னையும் பசுக்களையும் ஏராளமாக வழங்க கூறியுள்ளார். இவ்விதமான பலதரப்பட்ட குதூகல கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு உன்னையே அவர்கள் புறக்கணித்துள்ளார்கள். இவைகளை நான் பொறுக்க முடியாது. மேலும் மௌனமாக இருந்து இவைகளை கண்டிக்காமல் இருக்கவும் முடியாது. இதனுடைய விளைவுகளை உணர்வது இன்னும் உங்களால் இயலாது. உங்கள் கணவருடைய அன்பை நீங்கள் இழந்துவிட்டீர்கள். ஆனால் உங்களைப் போல் அதிர்ஷ்டசாலி யாருமில்லை என்று வீணாடம்பரத்தில் திளைக்கின்றீர்கள். கோடைக்கால ஏரியைப் போல் உங்கள் செல்வநிலை விரைவில் உலர்ந்து கொண்டே வருகிறது. உங்கள் கணவருக்கும் உங்கள் சக ராணிகளுக்கும் நீங்கள் ஒரு உபயோகமற்ற ஒதுக்கத்தக்க நபராகிவிட்டீர்கள். நீங்கள் வெறுக்கத்தக்க வேலைக்காரியாக வெகு சீக்கிரத்திலேயே தாழ்த்தப்படுவீர்கள். தாழ்வு தொடர்ந்து வந்து உங்களை மீறும் முன்னே சிறிதளவாவது விழிப்பாகவிருப்பது உச்சிதம். உங்கள் தூக்க நிலையிலிருந்து எழுந்திருங்கள். நடைபெறும் செயல்களையெல்லாம் விழிப்புடன் கவனித்து நீங்கள் செய்ய வேண்டிய செயலை பற்றி திட்டம் வகுத்துக் கொள்ளுங்கள். உங்களை நோக்கி விரைவாக விழுங்க அணுகிக் கொண்டிருக்கும் பேராபத்து நின்றும் தப்பிக்க வழியொன்றை தீர்மானியுங்கள் என்று கூறினாள். ராமர் யுவராஜாவானால் இந்த சாம்ராஜ்யம் முழுமையுமே கௌசல்யையின் கைப்பிடியில் சிக்கிவிடும். நினைவில் இருக்கட்டும், மற்ற யாவரையும் போலவே நீங்கள் கூட அவருடைய சொல்லிற்கு தகுந்தபடி ஆட வேண்டியிருக்கும் என்றுரைத்து மந்தரை திறமையுடன் நடித்து பொய்கண்ணீர் வடித்து தன் தந்திரமான சூழ்ச்சியை பலப்படுத்தினாள். கைகேயி தன்னிடம் அவள் வைத்துள்ள பற்றுதலினால் வசப்பட்டாளாயினும் அவளுடைய வழக்குறைகளால் மனம் மாறவில்லை. அவள், மந்தரா, உனக்கு என்ன நேர்ந்துவிட்டது? உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? பைத்தியம் பிடித்தவள் போல் ஏன் பிதற்றுகிறாய்? ராமர் யுவராஜாவாக ஆவது இந்த முழு சாம்ராஜ்யத்திற்கே ஒரு சந்தோஷமான அறிகுறி. இங்கு வா, என்னுடைய மாலையை உனக்கு இப்பெரிய நற்செய்தியை எனக்கு தெரிவித்ததற்காக வெகுமானமாக தருகிறேன். ஆனந்த நிறைவால் மகிழ்ச்சியுற்று. கௌசல்யாவை விட எனக்கு ராமருடைய முடிசூட்டு விழா மகிழ்ச்சியை தருகின்றது. இந்நற்செய்தியினால் என் மகிழ்ச்சி அளவு மீறுகிறது. ராமச்சந்திரரும் தன் தாயை விட என்மேல் அதிக அன்பும் மரியாதையும் கொண்டுள்ளார். அவ்வளவு பரிசுத்தமான அன்பின் வடிவான அவரை பற்றி நீ கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு நான் செவிசாய்க்க மாட்டேன். உன் பகுத்தறிவில் ஏதோ கோளாறு நடைபெற்றுள்ளது. அது தீமை தரும் வகையில் கெட்டுவிட்டது என்று மந்தரையை சுருக்கென கடிந்தாள். மந்தரை முன்னிருந்ததை விட மேலும் தீங்கிழைக்கப்பட்டவள் போல் ஆர்ப்பரித்தாள். என் உணர்ச்சி தெளிவாகவும் நன்றாகவும் தான் இருக்கிறது. உங்கள் உணர்ச்சிக்குத்தான் கெழுதி ஏற்பட்டுள்ளது என்று மேலும் கிளர்ச்சியுற்று கூப்பாடிட்டாள். உங்களை பற்றி நிற்கும் கொடிய விதியை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் பழைய நம்பிக்கையையும் ஆசை நிறைந்த பற்றையும் தழுவுகின்றீர்கள். உங்களுடைய மகிழ்ச்சியையும் சுயமரியாதையையும் கருதி நான் கவலையுற்று தொல்லையுறுகிறேன். மற்றவர்கள் எல்லோரும் நாடகமாடுகிறார்கள், உங்களை ஏமாற்றவே நடிக்கின்றார்கள். அவர்கள் மனதில் உங்களிடம் மரியாதை இல்லை. மகாராஜருக்கும் மற்ற அரசுகளிடம் அன்பில்லை. மூத்தராணி கௌசல்யாவிடமே கவர்ச்சியுற்றிருக்கின்றார். சிற்சில வேளைகளில் உங்களை மகிழ்விப்பதற்கு மட்டுமே ஆசை வார்த்தைகளை அவர் பேசக்கூடும். ஆனால் உங்கள் பேரில் அவர் மனதில் உள்ளூர அன்பு கொண்டதில்லை என்று கூறி மேலும் தொடர்ந்தாள். இதை கொஞ்சம் சிந்தியுங்கள். இம்முடிசூட்டு விழா ஏற்பாட்டினை பற்றிய செய்தியை உங்களுக்கு அறிவிக்காமலும் உங்களிடம் கலந்தாலோசியாமலும் இருந்த அவர்களுக்கு உங்களிடம் சிறிதளவாவது மதிப்பும் அக்கறையும் உண்டா? ஒரு நாளாவது ஒரு முறையாவது இதை பற்றி அவர்கள் உங்களிடம் பேசியதுண்டா? இம்மாதிரியான ஒரு முடிவுக்கு வர எவ்வளவு மாதங்கள் அவர்கள் ஆலோசனை செய்து திட்டமிட்டிருக்க வேண்டும்? குறுகிய காலத்தில் இம்முடிசூட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்யவியலாதல்லவா? அது வானத்தினின்று திடீரென்று ஒரு நன்னாளில் தானாக விழுவதற்கில்லை. அவ்வண்ணம் முடியுமா? ஆனால் அவர்கள் இதை மறைக்கவும் யாதொரு சத்தமும் இன்றி முடிவு செய்துவிட்டார்கள். இம்முழு வேலையும் கௌசல்யின் சூழ்ச்சிதான் என்று மந்தரை உரைத்தாள். கைகேயிக்கு மேலும் இதை கேட்டு பொறுக்க முடியவில்லை. அவள் குறுக்கிட்டு, நிறுத்து இம்மாதிரியான வார்த்தைகளை மந்த்ரா. என் சகோதரி இம்மாதிரியான சூழ்ச்சி செய்ய தெரியாதவள். இவ்வளவு கீழ்த்தரமான செய்கையில் என்றுமே இறங்க மாட்டாள். என்றுமே அவ்வாறு நடைபெறவே முடியாது, இருக்கவும் இருக்காது. மேலும் மகாராஜரோ என்னுடைய சகோதரிகளை விட அதிக பெருந்தன்மையும் நேர்மையும் உடையவர். அவரிடம் ஒரு கடுகளவாவது சூழ்ச்சியையோ அல்லது கீழ்த்தர செய்கையோ காண முடியாது. ஏதோ சில மிக நன்மையான காரணங்களைக் கொண்டுதான் இவ்வளவு துரிதமாக முடிசூட்டு விழாவை நடத்த அவர்கள் தீர்மானித்திருக்க வேண்டும். ராமருடைய திருமண வைபோகங்கள் பல மாதங்களாக ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருந்தாலும் சிறிய முன்னறிவிப்பிலேயே நடந்தேறியதல்லவா? அதுபோலதான் இதுவும். ராமருடைய முடிசூட்டு விழாவும் குறுகிய காலத்திலேயே நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடும். ஏன் அவ்வாறு இருத்தல் கூடாது? மகாராஜரே என்னிடம் அவ்வாறு துரிதமாக ஏற்பாடு செய்வதற்குரிய முக்கிய காரணத்தை தெரிவிப்பார். உண்மையை அறிந்து கொள்ள நீ கவலையுறவில்லை. முட்டாள்தனமான பலவித காரணங்களையும் காரணமற்ற அச்சங்களையும் ஏறிட்டுக் கொண்டு புனிதமான கபடமற்ற மனிதர்களின் எண்ணங்களின் மேல் சந்தேகங்களையும் கற்பனை செய்துள்ளாய். இன்னும் சிறிது வினாடிகளில் யாவும் தெளிவுறும், அமைதிகொள் என்றுரைத்து கைகேயி முன்னை விட அதிக கடுமையாக தன் வேலைக்காரியை கண்டித்தாள். தன் சூழ்ச்சி கேவலமான வகையில் தோல்வியடையக்கூடும் என்று மந்தரை பயந்தாள். அவள் சூழ்ச்சி முழுமையும் தோல்வியுறும் அபாய நிலையை அடைந்தது. அதனால் அவள் இன்னும் மோசமான தூண்டுதல் முறைகளை கையாள தீர்மானம் செய்தாள். அன்புடைய தாயே, இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து இவ்விஷயத்தை ஆலோசனை செய்தல் வேண்டும். அரண்மனைக்கு வெளிப்புறம் நான் நடமாடும்போது இன்னும் அநேக விஷயங்களை கேள்வியுற்றேன். உண்மையில் இந்த முடிசூட்டு விழா அநேக மாதங்களுக்கு முன்பே தீர்மானிக்கப்பட்டது. அக்காரணம் கொண்டே பரத சத்ருக்னர்களுடைய இருக்கையினால் பலவித சங்கடங்கள் விளையக்கூடும் என்று அச்சமுற்று அவர்களை நகரத்தையும் நாட்டையும் விட்டுச் செல்ல ஏற்பாடு செய்தார்கள். மேலும் அவ்வாறு அஞ்சுவதற்கு நல்லதொரு காரணமும் உண்டு. இல்லையெனில் அவர்கள் இருவரும் வெளியில் இருக்கும் பொழுது முடிசூட்டு விழாவின் ஏற்பாடுகளை யார் செய்வார்கள்? இந்த சுலபமான கேள்வியை உங்களிடமே நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியவில்லையே. முன்னொரு நாள் உங்களை மணக்கும் பொழுது தசரதர் உங்கள் வயிற்றில் பிறந்த மகனுக்கு இந்த ராஜ்யத்தின் அரசனாக முடிசூட்டுவேன் என்று வாக்குறுதி அளித்து உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கவில்லையா? நீங்கள் அதனை மறந்துவிடக்கூடும், ஆனால் அதை உதாசீனம் செய்ய நான் மறுக்கின்றேன். பரதன் இத்தருணத்தில் இங்கிருந்தால் அவ்வாக்குறுதி உங்கள் நினைவில் வரக்கூடும். அவர்களுடைய திட்டத்திற்கு இடையூறு ஏற்படக்கூடும் என்று அவர்களுக்கு ஏற்பட்ட பயமே பரதனை அவருடைய பாட்டனிடத்திற்கு அனுப்புவித்து தங்கள் வழியினின்றும் அவரை நீக்க தூண்டியிருக்க வேண்டும். முடிசூட்டிய பின் எதுவும் செய்ய முடியாதென்றோ? இவ்விழுந்த சூதை நேர்படச் செய்யாமல் முழு எண்ணத்தையும் வெளிப்படுத்தாமல் அவர்கள் வெகுகாலம் உங்களிடமிருந்து மறைத்து வைத்திருந்தார்கள். அவர்களுடைய நடத்தையின் உண்மையான உட்காரணத்தை சிறிது நேரம் சிந்தித்துப் பாருங்கள். இவ்வாறான விஷயங்களையெல்லாம் நீங்கள் சிந்திப்பதே இல்லை. வெளுத்ததெல்லாம் பால் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். உங்கள் மடமையையும் குற்றமற்ற உணர்ச்சியையும் அவர்கள் தங்கள் மேன்மைக்கு உபயோகித்துக் கொள்கிறார்கள். நீங்களோ ராமர் பெயரில் கொண்ட அன்பில் திளைத்து உங்கள் மடமையினால் ராமா ராமாவென்று ஸ்மரணம் செய்கின்றீர்கள். நன்று, எல்லாவற்றையும் ஒருபுறம் ஒதுக்குங்கள். அவ்வளவு அபரிமிதமாக நீங்கள் அன்பு கொண்டுள்ள அந்த ராமராவது இப்பெரிய நல்லதிஷ்டம் தமக்கு நேரவிருப்பதைப் பற்றி உங்களிடம் சொல்லவாவது செய்தாரா என்றாள் மந்தரை. கைகேயியின் தன்னலமற்ற தூய்மையான மனதை சஞ்சலப்படுத்தி அழுக்குறச் செய்ய கோணல் புத்தி படைத்த மந்தரை பலதரப்பட்ட தவறான வழிகளில் வளைந்து வளைந்து தர்க்கித்தாள். அவள் தன் சூதான வார்த்தைகளை பெருமளவில் திறமையாக கையாண்டு அரசியை சக்கரவர்த்தியினிடம் தன் உரிமைகளை வற்புறுத்தி அவரிடமிருந்து வெற்றி பெற உறுதி கொள்ளச் செய்தாள். ஆயினும் அவளுடைய புனிதமான எண்ணம் முழுமையும் மாறுதல் அடையும்படி தன்னுடைய எஜமானியின் பாதங்களில் ஏறாகின்றீர்கள். நன்று, எல்லாவற்றையும் ஒருபுறம் ஒதுக்குங்கள். அவ்வளவு அபரிமிதமாக நீங்கள் அன்பு கொண்டுள்ள அந்த ராமராவது இப்பெரிய நல்லதிஷ்டம் தமக்கு நேரவிருப்பதைப் பற்றி

0: தன் கொடுமையான தந்திர நடவடிக்கைகளை மேலும் மேற்கொண்டாள். அவள், அம்மா, இவ்வயோத்தி நகரில் நமக்கு மரியாதை செலுத்த விருப்பமுடையவர்கள் யாரேனும் உண்டா? நீங்கள் ஒருவர் இருக்கின்றீர் என்று கூட எவர் உங்களை கருதுகின்றார்? என்றுமே உங்களுக்கு எதிராக அவர்கள் ஒவ்வொருவரும் இணைந்திருக்கின்றனர். அவர்கள் வெகு சீக்கிரம் உங்களை அயோத்தியின் என்று வெளியேற்றக்கூடும். அவ்வளவு கீழ்த்தரமான செயலையும் செய்ய துணிவார்கள். அவர்களுக்கு இங்கு நீங்கள் ஒரு அந்நியர். சக்கரவர்த்தி ஏமாற்று வித்தைகளில் கைத்தேர்ந்தவர். அவர் சாதுரியமான ஜாலக்காரர். அவர் உங்களை அணுகும் பொழுது ஆசையுடன் இனிமையான வார்த்தைகளை பேசி தம் விருப்பங்களை பூர்த்தி செய்து கொண்டு ஜெயத்துடன் திரும்புகின்றார். நீங்கள் உங்கள் அடிப்படையான குற்றத்தை உணராததனால் உங்களுக்கு தகுதியான உயர்ந்த நிலையை நீங்களே இழந்திருக்கின்றீர்கள். தாயே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த சாம்ராஜ்யத்தின் அரசர்கள் யாவரும் காமத்தினாலன்றி அன்பினால் தூண்டப்பட்டவர்கள் அல்லர். உங்கள் தந்தைக்கு இவ்வுண்மை தெரிந்ததினால்தான் உங்களை இவ்வயது முதிர்ந்த காதலருக்கு திருமணம் செய்விக்க இணங்கவில்லை. பிறகு நீண்டகாலம் பேச்சுகள் நடத்தி சிரமப்பட்டு கர்க முனிவரின் சமரச பேச்சினால் உங்களை அவருக்கு திருமணம் செய்விக்க நிச்சயிக்கப்பட்டது. மேலும் அத்தீர்மானம் உங்கள் காதலர் அநேக நிபந்தனைகளுக்கு உட்பட்டு சம்மதம் தெரிவித்ததன் பேரில் எடுக்கப்பட்டது. இந்நிலையில் கடைசியாக அவர் உங்களை மணந்தார். இன்று அவ்வொப்பந்தங்கள் யாவும் வெள்ளத்தில் மூழ்கிவிட்டன. நெருப்பின் ஜுவாலையில் நீங்கள் எரியப்பட்டீர்கள். உங்கள் மகன் ஏமாற்றப்பட்டான். மேலும் எக்காலத்திலும் அவர்கள் யாவரும் தங்களின் குதூகல நாடகத்தை அமைதியாக ஓசையின்றி நடித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இல்லையெனில் உங்கள் மகன் இங்கில்லாத வேலையையும் சந்தர்ப்பத்தையும் ஏன் அவர்கள் பயன்படுத்த வேண்டும்? இந்த சாம்ராஜ்யத்திற்கு அப்பாற்பட்ட இடங்களிலிருந்து எந்த அரசருமே வர முடியாதபடி அவர்கள் யாவரும் அவ்வளவு துரிதமாக ஏன் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும்? அவர்களுடைய கீழ்த்தரமான மனோபாவம் எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை சற்று சிந்தியுங்கள். அவர்கள் யாவரும் எவ்வளவு விஷமும் தீங்கும் கொண்டவர்களாயிருக்கின்றனர். அரசர்கள் அழைக்கப்பட்டால் இங்கு வரும் சந்தர்ப்பத்தை உங்கள் தந்தை நிச்சயமாக கை நழுவ விடமாட்டார். அப்பொழுது அவருக்கு செய்த பிரமாணத்தை இயற்கையாகவே யாவருடைய கவனத்திற்கும் அவர் கொண்டு வருவார். அதன் பொருட்டு இக்காரியத்தை ஒருவருக்கும் தெரிவிக்காமல் முடிவு செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம். இத்திட்டம் முடிவுற்றவுடன் யாவராலும் எதுவும் செய்யவியலாது என்பதனை பற்றி அவர்களுக்கு நன்கு தெரியும். இங்குள்ள நரிகளின் சதியாலோசனை இந்நோக்கத்தை கொண்டே எடுக்கப்பட்டது. ஆகையால் காலமுள்ள பொழுதே உங்களை எச்சரிக்கின்றேன். ஒரு தடவை இத்தருணத்தை கை நழுவவிட்டால் உங்கள் கதி நாயின் கதியைப் போல் வெறுக்கத்தக்கதாக முடியும். காலத்தை இழக்க நேரமில்லை. ஆதலால் தாமதம் செய்யாதீர்கள். ஆழ்ந்து யோசியுங்கள். இம்முடிசூட்டு விழாவை நிகழாமல் தடுப்பதற்கு ஏதாவது மார்க்கம் ஒன்றை நிச்சயியுங்கள். இவ்வாறு உரைத்து மந்தரை கோபத்தையும் வெறுப்புணர்ச்சியையும் மேன்மேலும் அதிகப்படுத்தினாள். அன்பார்ந்த நேயர்களே, ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 10 இன்னும் வளர்கின்றது. இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.
1: நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் ஒரு பஜனை பாடலை கேட்டு நாமும் உடன் சேர்ந்து பாடுவோம். பாடலை வழங்குபவர் சுந்தரம் பஜனை குழுவினர்.

0: சாய் அன்பர்களே, மெய் அன்பர்களே, நிகழ்ச்சியில் இறுதியாக இடம்பெறுவது தெய்வத்தின் அருளுரை. பகவானின் தெய்வீக சுந்தர தெலுங்கு சொற்பொழிவினை தமிழாக்கத்துடன் கேட்டு மகிழ்வோம். தமிழாக்கத்தினை அளிக்கிறார்கள் சேவாதள தொண்டர்கள்.
1: அன்பின் வடிவங்களே,
2: ஈநாட்டு யுவகுல லோபல கனு திருஷ்டிலு சாலா செட்டகா மாறுத்துன்னாய்.
1: இந்நாளைய இளைஞர்களின் பார்வை தவறான நோக்கமுடையதாக இருக்கிறது.
2: இது கனு திருஷ்டி காது காக்கி திருஷ்டி என்று செப்போச்சு.
1: இப்பார்வை சாதாரண பார்வையை போல அல்ல, காகத்தின் பார்வையை போல் இருக்கிறது.
2: இது ஒக்க தூரி சூடது, இட்டு அட்டு இட்டு அட்டு சூஸ்துட்டாய்.
1: காகத்தின் பார்வை நேர்பார்வையாக இருக்காது, இப்பக்கம் அப்பக்கம் என்று மாறி மாறி பார்த்துக் கொண்டிருக்கும்.
2: காரணம் ஏமிட்டி?
1: காரணம் என்ன?
2: அது சகஜம்,
1: அது அதனுடைய இயல்பு.
2: கொஞ்சம் மூக்கு பொடுகா உண்டுதம் சேத்தா ஈ கண்ணுக்கு ஆ கண்டுக்கு கனிப்பிச்சது, ஆ கண்ணுக்கு ஈ கண்டுக்கு கனிப்பிச்சது.
1: அதனுடைய அழகு நீளமாக இருப்பதால் பார்வை தடைபடுகிறது.
2: காக்கிக்கு
1: உங்களுக்கு காகத்தை போல நீளமான மூக்கு இல்லையே, கோணலான பார்வை பார்ப்பதற்கு.
2: நீ வந்து காக்கி திருஷ்டிகா சூஸ்துனாவ்.
1: அவ்வாறு இருக்க நீங்கள் ஏன் காகத்தை போல பார்க்கிறீர்கள்?
2: கனுக்கனே நீ மன திருஷ்டி நீ ஸ்ட்ரெயிட்டா பெட்டுக்கோவார்.
1: நம் பார்வை நேர் நோக்குடையதாக இருக்க வேண்டும்.
2: இது யுவக்கள் யொக்க பிரதானமைட்டி யொக்க சத்ருஷ்டி. தீர்ணே சுதிருஷ்டி, தீர்ணே சுநேத்திரமு, தீர்ணே சுதர்சனமு. இந்த கொப்ப கீர்த்தின் அனுபவிஸ்துந்தி இ தர்சனம்.
1: இந்த நேர்பார்வையை சுதிருஷ்டி, நல்ல பார்வை என்று அழைக்கிறோம். சுநேத்திரம், நல்ல கண்கள், சுதர்ஷன், நல்ல காட்சிகளை காணுதல், இவைகளால் நமக்கு நற்பெயர் உண்டாகிறது.
2: இங்கா நோரு எவரு தக்கர் ஏமி மாட்டாடாலி, எப்படி நவ்வாலி, எப்படி நவக்கூடாது அனைட்டு கூட வித்யார்த்தி சாலா குர்த்தின்சாலி.
1: அடுத்ததாக வாய், யாரிடம் என்ன பேச வேண்டும், எப்பொழுது சிரிக்க வேண்டும், எப்பொழுது சிரிக்காமல் இருக்க வேண்டும் என்கின்ற பொது அறிவை மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும்.
2: காணி ஒக்கொக்க சமயமிலோ பல சமாஜமிலோ ஏதோ ஒரு தினங்க திருஷ்டி தூச்சி திருகி நவட்டம் ஜருகுத்துட்டார்.
1: இந்நாட்களில் சுற்றுமுற்றும் பார்த்து சிரிப்பது வழக்கத்தில் உள்ளது, இது தவறு.
2: நவ்வு நாடுகந்தால சேட்டு என்னார்.
1: இது போன்ற சிரிப்பு நம் வாழ்க்கையை சீரழித்துவிடும்.
2: திரௌபதிக்கு இன்னி கஷ்டம் ராவடானுக்கு இதே காரணம்.
1: திரௌபதிக்கு இத்தனை கஷ்டங்கள் ஏற்படுத்தியது இந்த சிரிப்பே.
2: மயசபானி ஒரு கட்டிச்சாடு தர்மஜுடு.
1: தேவலோக கலைஞனாகிய மயனை கொண்டு ஒரு அழகான மாளிகையை கட்டினார் தர்மர்.
2: மய கட்டிச்சு தர்மஜுடுக்கு அண்டிச்சாடு.
1: மயன் அந்த மாளிகையை கட்டி தர்மருக்கு கொடுத்தார்.
2: ஆ சபை எட்டுவண்டிதனகா டோர்ஸ் அந்தா லேனி தக்கர டோர்ஸ் உன்னட்டு கனிபிஸ்துந்தி, டோர்ஸ் உன்ன தக்கர லேனிட்டுகா கனிபிஸ்துந்தி, நீళ్లు லேனி தக்கர நீళ్లు உண்டினட்டுகா கொலன மாதிரி கனிபிஸ்துந்தி, கொலன் நேன் தக்கர கொலன் உண்டினட்டுகா கனிபிஸ்துந்தி.
1: இந்த மாளிகையின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், கதவு இல்லாத இடத்தில் ஒரு அழகிய கதவு இருப்பது போல் தோன்றும், கதவு இருக்கும் இடத்தில் கதவு இல்லாததைப் போல தோன்றும், நீர் இல்லாத இடத்தில் ஒரு குளம் இருப்பதைப் போல தோன்றும், நீர் இருக்கும் இடத்தில் நீரே இல்லாததைப் போல தோன்றும்.
2: அந்தவல்ல இந்துலோ பிரவேசிச்சாடு துரியோதனடு. ஏதோ கொப்ப மயசபக ஜரிபிச்சாடு தர்மஜுடு அது அசூயத்தோ பிராரம்பம் அந்தலோ பிரவேசிச்சாடு.
1: மயனால் கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்டமான மாளிகையை காண்பதற்காக துரியோதனன் பொறாமை உணர்வுடன் உள்ளே நுழைந்தான்.
2: நேருகா வேண்டி துண்ணாடு. டோரு லேனு தக்கர டோர் உன்னட்டுகா கனிப்பிச்சிந்தி, டோர் உண்ணி தக்கர டோர் லேனட்டுகா கனிப்பிச்சிந்தி. கனுக்குனே ఇక్కడ డోర్ లేదు కదా అని సర్రన్ డోర్ ఉన్నట్టుగా కనిపించింది. సర్రన్ పోతూ వచ్చాడు, టక్ అని కొట్టింది.
1: నేరాக உள்ளே சென்றான். கதவு இல்லாத இடத்தில் ஒரு அழகான கதவு இருப்பது போல் அவன் காட்சியில் தெரிந்தது. அங்கு சென்று தலையை மோதிக்கொண்டான், அவமானம் அடைந்தான்.
2: தான் ஏதோ சர்துக்குனாடு சரி போயினாடு.
1: தலையில் பட்ட அடியை ஒரு வழியாக சமாளித்துக் கொண்டு மாளிகைக்குள் மற்ற இடங்களை சுற்றி பார்க்க சென்றான்.
2: மறி கொஞ்ச தூரம் போயிட்டப்படி கிளீனுகா கனிப்பிச்சது, ஏமி ஒரு லேக் காணி ஒரு வாட்டர் காணி உண்டினட்டு கனிப்பிச்சலேது.
1: அந்த மாளிகைக்குள் நீர்நிலை உள்ள ஒரு இடம், நீரே இல்லாத சாதாரண தரையை போல் காட்சியளித்தது.
2: సర్రను పోతూ వచ్చాడు, దీన్ని అటు ఇటు చూసుకుంటూ ఒకవైపున లోపల అసూయ ఉంటుండాలి. అసూయనే ఈ అతపతనంకు మూల కారణం. పోతూ పోతూ లేనట్టుగా కనిపించింది అంటూ ఒక కొలంలో పడ్డాడు.
1: పొరామై ఉణరుడన్ అంగుమింగు పార్తుకొండు దుర్యోధనన్ నడందా. ఇంత పొరామైదాన్ అవన్ వాళ్కయే సీరళితది. అప్పటి సెల్గయిల్ సాధారణ తరయే పోల్ తోండ్రియ నీర్నిలై ఉళ్ళ ఇడతిల్ తడాలెన విళుందాన్.
2: ఎవరైనా నవ్వు వస్తుంది.
1: అంద కాక్షియే సాధారణమాగా యార్ పార్తాలుం సిరిపు వరు.
2: కానీ ద్రౌపది చెలికత్తెలు పక్కున నవ్వారు.
1: దుర్యోధనన్ విళుందదై పార్తు ద్రౌపదియిన్ పనిపెన్గల్ పక్కెన్రు సిరితార్గల్.
2: న్యాయంగా చూస్తే ద్రౌపది లేదప్పుడు పాపం.
1: అంద ఇడతిల్ ద్రౌపది ఇల్లవే ఇల్లై.
2: ఈ చెలికత్తెలు ఇంత శబ్దం చేసి నవ్వుతున్నటువంటి చూచి లోపల నుంచి ద్రౌపది వచ్చింది.
1: பணிப்பெண்கள் சத்தம் போட்டு சிரிப்பதை கேட்டு திரௌபதி உள்ளே இருந்து வெளியே வந்தாள்.
2: துரதிருஷ்டவசாத்து துரியோதனடு ஆமே அக்கடிக்கு வச்சிந்து சூச்சாடு விரினா. ஆமே மரிந்தி அனி அபாதி చేసుకున్నాడు அபோ.
1: துரதிருஷ்டவசமாக அங்கு வந்து நின்ற திரௌபதியை பார்த்து துரியோதனன் அவள்தான் சிரித்தாள் என்று மனம் வெகுண்டு எழுந்தான்.
2: నన్ను చూచి నవ్వింది కనుక నిన్ను చూచి సభలో సర్వులు నవ్వేటట్టుగా చేస్తానని అప్పుడు ప్రతిజ్ఞ పట్టాడు.
1: ఎన్నై పార్తు సిరితాయా, సభయే ఉన్నై పార్తు సిరికుంబడి చేగిరేన్ పార్ ఎందు సూలురైతాన్ దుర్యోధనన్.
2: కనుక మనం ఎప్పుడు నవ్వాలి, ఎక్కడ నవ్వాలి, ఎట్ట నవ్వాలి, ఏ విధంగా నవ్వాలి అని ఉంది. ఈ రెండుంటున్నాయి, హసన్ ప్రహసన్ అని రెండున్నాయి.
1: ఆగవే నాం ఎప్పుడు సిరిక వేండుం, ఎంగే సిరిక వేండుం, ఎవ్విధమాగా సిరిక వేండుం ఎందు தெரிந்து கொள்ள வேண்டும். சிரிப்பில் இரண்டு வகை, ஹசன் பிரகசன்.
2: ஹசன் அனகா சிறுநவ்வுத்து நவ்வட்டம்.
1: ஹசன் என்றால் புன்முறுவல்.
2: பிரகசன் அனகா நவ்வட்டம்.
1: பிரகசன் என்றால் அனைவரும் கேட்கும்படி உறக்கச் சிரித்தல்.
2: இது சாலா செட்டது.
1: உறக்கச் சிரிப்பது மிகவும் கெடுதல்.
2: இத்திரு முக்கரும் மித்திரும் சேரி நவ்வுக்குண்டுட்டாரு.
1: இரண்டு மூன்று பேர் கூடி நின்று சிரிக்கிறார்கள். அப்பொழுது அவ்வழியாக பெண்கள் செல்கிறார்கள் என்று வைத்துக்
2: கொள்வோம்.
1: இவர்கள் சிரிப்பது வேறு விஷயம் சம்பந்தமாக இருக்கலாம், ஆனால் அப்பெண்கள் தவறாக நினைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா?
2: எவரேனா பிரயாணமை ஸ்திரீ போத்துண்ட சமயம் மனம் எலாண்டி விஷயம் நவ்வக்கூட.
1: ஆகவே எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பெண்கள் கடந்து செல்லும் பொழுது நாம்
2: சிரிக்கக்கூடாது. மற்றவர்களை
1: பார்த்து நீங்கள் சிரித்தால் உங்களவரை பார்த்து மற்றவர்கள் சிரிக்க மாட்டார்களா?
2: கொந்தமந்தி பணி லேக்குண்டா கூட ஷாப்பிங் முந்தர போய் குச்சுட்டாரு.
1: நகர்ப்புறங்களில் சிலர் வேலை ஏதும் செய்யாமல் கடைகளிலும் ஷாப்பிங் மாலிலும் அமர்ந்து கொண்டு அங்கு வந்து செல்பவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
2: ఇలాంటి దుర్మార్గమైనటువంటి యొక్క దృష్టి కలిగినటువంటి వారికి తమ స్త్రీలు మాత్రం ఏనాడైనా ఆ షాపింగ్ పోరా?
1: ఇప్పటి సిరిపవర్గలిన్ కుటుంబతిన్ పెన్గలు షాపింగ్ వరువార్గల్ అల్లవా?
2: వారిని చూసి ఇంకొకరు నవ్వుతారు.
1: ఇంత పెన్గలై పార్తు మట్రవర్గల్ సిరికలాం అల్లవా?
2: కాబట్టి ఈ రియాక్షన్ రీసౌండ్ అండ్ రిఫ్లెక్షన్ తప్పింది కాదు.
1: రియాక్షన్ రిఫ్లెక్షన్ రీసౌండ్ నాం చెయ్యం ఒవ్వొరు చెయ్యలకు ఎదుర్ చెయ్యల్ ఒన్று ఉండు. అదిలిరుందు నాం తప్పిక ముడియాదు.
2: కనుక ఈ కర్మ ఫలం అనేటువంటిది అనుభవించే తీరాలి.
1: నాం చెయ్యం సేల్గలిన్ ఫలంగలై అనుభవిత్తే తీరవేండు.
2: దానివల్ల దైవాన్ని కూడా దూరం చేసుకుంటారు.
1: అది మట్టుమల్ల ఇత్తీయ చేయల్గలినాల్ కడవులిడమిరుందు కూడా నీంగల్ విలగి చెల్గిరీర్గల్.
2: ఎందువల్ల అప్రతిష్టం తెప్పించేటువంటి వాడు దైవ సన్నిధిలో ఉండడానికి అవకాశం ఉండదు.
1: ఇది పోన్ర అవపెయర్ కిట్టియవర్గలకు దైవత్తిన్ అరిగిల్ ఇర్పదర్కాన వాయిపు కిడకాదు.
2: కనుకని మన నవ్వును కూడా అదుపులో పెట్టుకోవాలి.
1: ఆగవే సిరిపు కూడా నమ్ కట్టుపాటిర్కుల్ ఇర్క వేండు.
2: మన చూపును కూడా అదుపులో పెట్టుకోవాలి.
1: ఇదే పోలవే తాన్ నమ్ పార్వయం నమ్ వశం ఇర్క వేండు.
2: కాదు, మన మాటను కూడా అదుపులో పెట్టుకోవాలి.
1: అది మట్టుమల్ల పేచ్చయం నమ్ కట్టుపాటిర్కుల్ వేతుకొల్ల వేండు.

நேயர்களே, தமிழ் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். அதுவரையில் பகவானுடைய பொன்மலர் பாதங்களை மனத்தில் இருத்தி தியானத்தில் ஆழ்ந்திருப்போம். ஜெய் சாய்ராம்.